0: நிர் ரியசோனி நிரு.
1: இங்கே
2: சாப்போனிக்கு ஆட்டோர் பஞ்சாவசி டு ரிங்கி டு தேவாகோங் புற்று